0: ஐயா ஸ்டேட் போன நான் ரைட் அவரம்
1: ஐயா
0: சென் ஹியர் அ நேடம் ஒன் யூ ரெட் ஃபோர்